ரிகத நசிங்க யாரே மழா கானே மழை தே தப்பாதிஷ ஷுக்ரியா வெரி நைஸ் ஃப்ரம் ஷோ மலாஜான் பக்ஷாலே புரி இங்கிலீஷ் திலி கலே தரே வெரி நைஸ் ஃப்ரம் ஷோ ஒரிகத سلام ستاسو پروگرام زما سم خوخته انفال واخلا ستاسو والا والا والا والا والا والا